0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ மேடா,
0: குட் ஆஃப்டர்நூன். கனா ஆகிர பண்ணு.
2: குட் ஆஃப்டர்நூன் மேடா. சோமுங்க கிட்ட கிங்க நம்ம மினி மேடா.
0: ரேடியோ செட் கிட்ட நக்ன லைவ் மாலே கிட்ட கிளப் தோ பிரக தி நுங்க ஆகனி. ஃபோன் தனம சத்கிரவர கல்லுடே. ஹாய் பியோ, ஹாய் பியோ.
2: மேடா கச்சு புதி ஹானிங்காய் கேதா குயிரே பங்கபா ந தர்பனே வகோ மேடா.
0: ஹாய் ஹாய்.
2: அட மேடா வை சானதஸ் குயிரே தம்ஜரப்னே கச்சு புதி ஹானிங்காய் லைதே.
0: ஹாய் ஹாய்.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ சாப்பிடுவோம்.
1: ரேடியோ செட் இனாக்த லைபிரே கட்டங் லேப்டாப் பீரோ ரேடியோ செட் ரேடியோ ஹலோ நுங்கைத்ரே ரேடியோ தங்
0: முத்தீர
1: சனசே ஹலோ தாசர தாசர தாக்கி
0: ஃபங்கோ
1: கைத்தேல் பம்பிபுரா இமாசே லாங்தபால் கைத்தேல்
0: தான்
1: கரி யோன்பிகே இமா ஓ அது பொச்சிச்சே ஹுஜிகான்சே கமாயின் தவுங்கே ஆகாஷவாணி இம்பால்கி தோரம்சிங்சே கிளியப்தனி தாபிப நோய்
0: மாபோ
1: ஃபாபோரே பொம் ஃபம்ன ஃபம்ன ஆகாஷவாணி இம்பால் சந்தோக்சரி தோரம்சிங்சே கிளியப்தன தாபியூ ஹைபோ வாஃபம்சே தம்ஜரி தகச்சரி இமா.